கெற்றிமையும் பவிதா சனுநசப்பா மைத்தை இசைதா மாலியம் லேசியம்லோன் தவிரே அதோம்ன தௌரம் தவிரி பஸ்தி அகாஸ்வானி இம்ஃபால் கி கங்லா சென்னல் தகினி சென்னல் ச ஹுஜிக முக் தவிரசி மத்தம் இஷை குதோல் அஹான் பதலைஜரே சன்னம் குஞ்சோகி மயக்தா அமர் கலா மந்திர் கி சைசப்ப காங்கு நசப்பா இசை அசும்ன செஹோரி ஹௌக்ரப புன்சிகி மங்களான் கி கோங்லோய்

மத்தம் இசை குதோல்கி அருள் விதமும் தவிரசி மயிராகி செய் செப்ப கம்புன செப்ப இசை செய்ரிங்பா பி கே பாஞ்சிமையும் அசும்ன செய்ஹௌரி ஏக்ரவ சத்தம் நே.